நேரம் காலை 5:33 47 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒழிக்கவிருப்பது ராஜாதி ராஜா படத்திலிருந்து மனு பாடியுள்ள பாடல்.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு

0: 0-2 2020 International Series defeat to Ireland, their first bilateral 2020 series loss in several years. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியில் 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் காலை 6:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு.

0: நிகழ்ச்சியின் முதலில் ஒழிக்கவிருப்பது வெற்றியெல்லாம் தருவான் என தொடங்கும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: வெற்றியெல்லாம் தருவான்.

ஸ்வஸ்தி பிரஜாபி பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மகி மகிஷா கோ பிராமணேபி சுமசித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்ய பிருதிவி சசிதாலினி தேஜோ இம்சோ பகிதோ பிராமணா சந்தி நிர்பயா காயேன வாச்சா மனசேந்திரியா வித்யாத்மன வா பிரகுரேச்சு வாத் கரோமித்ய சகலம் பரஸ்வை ஸ்ரீமன் நாராயணாய இது சமர்ப்பயாமி சர்வத்ர ஏக வாக்கியதா ஹரிநாம ஸ்மரணம் ஹரநாம ஸ்மரணம் பிரம்மை

சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித் துக்கவாத் பவேத் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய வித்யோர்மா அமிர்தங்கமய.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே என தொடங்கும் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா மற்றும் சி லலிதா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் காலை 6:30 48 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு.

தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணைய வழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு

0: மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 தராங்க, வருஷத்துக்கு 6000 ரூபாய் தராங்க. இந்த 6000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்த தான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்களை இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்கலாம், கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் லிங்கமனேனி சுஜாதா அவர்கள் வழங்கும் சிறுகதை இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், திருப்பார்கடல் எஸ் வாசுதேவன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். லய விநியாசம், கெலமங்கலம் கே சி சந்திரசேகர், கே டி ராமன்ஜி ஆகியோரின் தவிலிசை, 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா இவை மூன்றும் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு, எம் எஸ் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், பூமி நம் பொறுப்பு கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் வி திவ்யபாரதி, வி துர்காதேவி, கே ஆனந்தி ஆகியோர், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷக, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவை நான்கும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். இதுவரை 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மணல்ல இருக்கக்கூடியதுதான், ஆனா பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்கள்ல வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாம போறது இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம்.
2: காய்கறி பயிர்களில் நுண்ணோட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இந்நிகழ்ச்சி மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.

வாழ்த்துக்கள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்து கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின் போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30 தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நடைபெறவுள்ள இந்த யாத்திரையொட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றவுள்ளார். கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில்

0: 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் ஏகா தலைமையிலான அணியில் 22 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:20 ஆகாஷ்வாணி நேரம் 7:25 100.1 MHz FM கோல்டில் இப்போது ரசிக்கலாம் புதிய முகம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அனுபமா பாடியுள்ள பாடலை.

91.1 MHz FM கோல்டில் துள்ளலான பாடல்களுடன் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க வருவது திரைகானம். முதலில் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கிருஷ் அருண் பாடிய பாடல்.

91.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஹேமச்சந்திரன் முகேஷ் குரல்களில் ஒலிப்பது நண்பன் திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:47.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேர்கள் கேட்டு ரசித்தது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிய திரைகானம். மீண்டும் இணைவோம் இனிய திரை இசை பாடல்களுடன் சுகமான ராகங்களில் காலை 10:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: நேரம் 9:00. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். முதலில் பகவாரி என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய ஹம்சத்வனி ராகவர்ணம் ஆதிதாளம்.

அரங்கிசைனி காலை தூக்கி நின்றாய் தெய்வமே என தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை பாடல், ராகம் யதுகுல காம்போஜி, ஆதி தாளம்.

நேரம் 9:30 15 அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். இனி கமலாம்பாம் பஜரே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதரின் நவாவர்ண கிருதி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:54:30. அரங்க இசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பாத்தி ஆர். ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக அதுவும் சொல்லுவாள். சுப்பராமையர் இயற்றிய ஜாவளி, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் பூவிழி வாசலிலே திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ரகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு. இனி SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒலிப்பது புது புது அர்த்தங்கள் திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:42.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

1.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல் வெற்றி விழா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் குரல்களில்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

90.1 MHz FM கோல்டு வழங்கும் திரைக்கானம் 11:30 வரை. முதலில் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திற்காக சித்தார்த் பாடியுள்ள பாடல்.

101.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடலின் படம் வாரணம் 1000. ஒலிக்கும் குரல்கள் பென்னிதயால், நரேஷ் ஐயர், சோலார் சாய்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: செவிக்கு அமுதூட்டும் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: பகைப்பவரின் தலைமையை சிதைத்து அழித்துவிட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அளவிலேயே உயிர் துறந்து விடுவர். குறள் எண் 880 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல்.
1: உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார்.
0: பகைப்பவரின் தலைமையை சிதைத்து அழித்துவிட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அளவிலேயே உயிர் துறந்து விடுவர். குறள் எண் 880 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் FM கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். திருப்பார்கடல் எஸ் வாசுதேவன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 லயவிநியாசம், கெலமங்கலம் கே சி சந்திரசேகர், கே டி ராமன்ஜி ஆகியோரின் தவிலிசை. 3:00 மதுரம் மதுரம் இ சமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு, எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம், பூமி நம் பொறுப்பு. கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் வி திவ்ய பாரதி, வி துர்காதேவி, கே ஆனந்தி ஆகியோர். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 11:40 திரைகானம். இதுவரை

கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் சாரதா திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நேரம் 12:18:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் P. சுஷீலா பாடியுள்ள பாடல் ஒலிப்பது சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி குடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: திரைக்கனத்தில் தொடர்ந்து ஒலிப்பது பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடியுள்ள பாடல் பனித்திரை திரைப்படத்திலிருந்து.

ஒழித்த பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக பி பி சுஷீலா குரல் ஒழித்தது. தொடர்வது தெலுங்கு, அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள்.

0: స్క్రీన్కు అర్హత సాధించింది. ప్రపంచ కప్ నాకౌట్ దశలో మెక్సికోకు 40 ఏళ్ల తర్వాత లభించిన తొలి విజయం అది. స్వీడన్పై అంతకుముందు ఫ్రాన్స్ ఘన విజయం సాధించింది. నార్వే 2-1 తేడాతో ఐవరీ కోస్ట్ ఓడించి రౌండ్ ఆఫ్ 16కు అర్హత సాధించింది. విశేషాలు మరొకసారి. దేశ నలుమూలల నుంచి యువజనులు ప్రపంచం ఎదుర్కొంటున్న సవాళ్లకు డిజిటల్ పరిష్కారాలు సూచిస్తున్నారని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ అన్నారు. జపాన్ ప్రధానమంత్రి సనాయ్ తకైచి 3 రోజుల పర్యటన నిమిత్తం ఈ సాయంత్రం న్యూఢిల్లీ చేరుకుంటారు. విపిజీ రామ్జీ చట్టం కింద సవరించిన వేతలార రేట్లు ఈరోజు అమల్లోకి వస్తాయి. ఫీఫా ప్రపంచ కప్ ఫుట్బాల్లో మెక్సికో, ఫ్రాన్స్, నార్వే రౌండ్ ఆఫ్ 16కి చేరుకున్నాయి. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: ఆకాశవాణి ఎన్సీఈఆర్టీ వారి ప్రాయోజిత కార్యక్రమం.
2: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில்தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
2: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்கள்

0: பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரகப் பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமன்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடை வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச் சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 105,245. 3வது பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
0: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவு சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில்

0: இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 12:50.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: கோல்டில் மெல்லிசை கேட்கலாம். மெல்லிசையின் தொடக்கமாக அரக்கோணம் எஸ் யுவராஜ் இயற்றிய பாடலை பாடியவர் எஸ் சரளா. பாடலுக்கு இசையமைத்தவர் பி ஏ சிதம்பரநாதன்.

0: the efforts to serve those in need are shining examples of how medical professionals rise to the occasion every time the society faces a challenge. India launched Operation Amistad in response to devastating earthquakes in Venezuela that caused extensive loss of life, injuries, and widespread destruction. Operation Amistad is a humanitarian assistance and disaster relief mission in a gesture of solidarity with the people of Venezuela. On the second day of the high-level assessment tour, Union Minister Shivraj Singh Chauhan and Kiran Rijiju, accompanied by Arunachal Pradesh Chief Minister Pema Khandu, conducted an aerial survey of flood-hit areas in the state today. And that is the end of this news bulletin.
1: Akashwani, Neram Orumani Patanimidam. 100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கும் இசை மலர். திருப்பார்கடல் எஸ் வாசுதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் எட்ல தொரிக்கிதிவோ, வசந்தாராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

இதுவரை இசைமலரில் திருப்பார்கடல் எஸ் வாசுதேவன் அவர்களின் பாட்டு கேட்டும், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

லய விநியாசம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேலமங்கலம் கே சி சந்திரசேகர், கே டி ராமன்ஜி ஆகியோரின் தவில் இசை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இடம்பெற்றது மிஸ்டர் சாப்பு தாளம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:45. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் முதலில் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடியுள்ள பாடல் ஒழிக்கும் படம் மெல்ல பேசுங்கள்.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படு பாரதிய சேனா.
1: இணைந்திருப்பது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் முதலாக ஒலிக்கிருக்கும் பாடல் தாம்தும் படத்திற்காக ஹரிச்சரன் பாடியிருப்பது.

0: And today we also wish a very happy birthday to Sudesh Bhonsle, the singer who had the voice of Amitabh Bachchan.
1: और इसके साथ ही जागृति और अनुजा को दीजिए इजाजत.
0: नमस्कार.
2: நேரம் மாலை 5 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அரங்கிசை நிகழ்ச்சியில் கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். MS அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், KV பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வாதாபி கணபதிம், ஹம்சத்வனி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஆதி தாளம்.

நேரம் 5:29. 10 அரங்கிசை நிகழ்ச்சியில் கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எம்எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலிகியுண்டே கீரவாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

0: இன்றைய இளைய பாரதத்தில் பூமி நம் பொறுப்பு குறித்த கலந்துரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் கே ஆனந்தி, பி திவ்ய பாரதி, பி துர்காதேவி ஆகியோர்.
1: அகில இந்திய வானொலி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களுடன் கலந்துரையாடப் போவது நான் ஆனந்தியுடன் திவ்யபாரதி, துர்காதேவி. நாங்கள் மூவரும் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்மொழி துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறோம்.
2: இந்த தலைப்பு கேட்டவுடன் பலருக்கு அலட்சியமாகும், பழைய தலைப்பு என்றும் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் இது என்ன என்பது புரிந்து கொள்வது இளைய தலைமுறையினருக்கு அவசியமான ஒன்று. அதற்காக தான் நாம இங்க கலந்துரையாடல் செய்ய வந்திருக்கோம்.
3: சரி, அதை விடு. அப்படி என்ன தலைப்பு ஆனந்தியாது?
1: இயற்கை நம் செல்வம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு.
3: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னா என்ன?
2: இயற்கை நமது தலைமுறையின் மாபெரும் செல்வம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது வெறும் விவாதம் மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் தலையாய கடமை. காற்று, நீர், நிலம் ஆகியவற்றின் மாசில்லாமல் காப்பது மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கான இயற்கை வளங்களை பாதுகாப்பது நமது எதிர்காலத்தின் அடிப்படை தேவையாகும்.
1: ஆமா திவ்ய பாரதி, சுற்றுச்சூழல் 2 வகையா சொல்றாங்க. இயற்கை சுற்றுச்சூழல், செயற்கை சுற்றுச்சூழல். இயற்கை சுற்றுச்சூழல் காடுகள், ஆறுகள், மலைகள், பெருங்கடல்கள் மற்றும் இயற்கையான காற்று மண்டலம். செயற்கை சுற்றுச்சூழல் மனிதனால் உருவாக்கப்பட்ட நகரங்கள், கிராமங்கள், சாலைகள் மற்றும் கட்டமைப்புகள்.
2: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியுமா?
3: எனக்கு தெரியும் திவ்ய பாரதி, நான் சொல்கின்றேன். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த 1972ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மனித சுற்றுச்சூழல் மாநாட்டில் இந்த தினம் அறிவிக்கப்பட்டது. இது ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டத்தின்

0: இபி மூலம் ஆண்டுதோறும் June 5 அன்று உலக அளவில் கடைபிடிக்கப்படுகிறது.
1: நம் நாட்டின் மிகப்பெரிய செல்வம் இயற்கைதான். ஆனால் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மாசுபாடு மற்றும் மரங்களை அழிப்பதன் காரணமாக பூமியே வெப்பமயமாகி வருகிறது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீங்க?
0: இயற்கை மனித வாழ்வின் அடிப்படை. மரங்கள் ஆக்சிஜன் வழங்குகின்றன, ஆறுகள் மற்றும் மழை நீரை வழங்குகின்றன, விலங்குகள் மற்றும் பறவைகள் சூழலியல் சமநிலையை காக்கின்றன. விவசாயம் இயற்கையை சார்ந்தது. இயற்கை இல்லையேல் மனிதன் இல்லை.
2: உண்மைதான் துர்கா. சுற்றுச்சூழல் சரியாக இல்லாததான் எதிர்கால சந்ததியினர் நோயின்றி வாழ முடியும். நம் அன்றாட வாழ்வில் செய்யும் சிறு மாற்றங்கள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு ஒற்றை பயன்பாடு நெகிழி பயன்பாட்டை முழுமையாக தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்தலாம்.
0: நீங்கள் சொல்வது சரிதான் திவ்ய பாரதி. இதோட சேர்த்து நீர்நிலைகளையும் பாதுகாப்பதும் மிக முக்கியம். புற தூய்மை நீரான் அமையும் என்று வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப நம்மை சுற்றியுள்ள நீர் மற்றும் காற்றை மாசடையாமல் தூய்மையாக வைத்துக் கொள்வது நம் கடமை.
1: மிக அருமையாக சொன்னீர்கள். மரம் நடுவது மற்றும் மழை நீரை சேமிப்பது ஆகியவற்றை நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இயற்கை நமக்கு அனைத்தையும் தருகிறது. அதற்கு நன்றி கடனாக நாம் அதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும்.
2: நம்மை போலவே நம் இயற்கை சூழலை பாதுகாப்பாகவும் மற்றவருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய இந்த சின்ன செயல் நம் பூமி தாயை காப்பாற்றும்.
1: இயற்கையை இழந்துட்டு நம்ம இழக்க போறது சொத்தை இல்ல, நம்ம எதிர்காலத்தையே.
0: ஆனந்தி சொன்னது போலவே பயப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா பயத்தோட நிறுத்தாம செயல்லையும் இருக்கணும். அதுக்கு தான் இந்த உரையாடல்.
2: சரியா சொன்னீங்க. NITI அயோக் அறிவிக்கைப்படி 2030 இந்தியாவில் 21 பெருநகரங்களில் நிலத்தடி நீர் தீர்ந்துவிடும். அதில் சென்னையும் ஒண்ணு. அப்போ பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு பார்ப்போம். மாசுபாட்டின் வகைகள்: காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒலி மாசுபாடு.
1: காரணங்கள்: தொழிற்சாலை புகை, பிளாஸ்டிக் பயன்பாடு, குப்பை எரித்தல், மரவெட்டுதல், வாகன புகை.
0: இதனால் ஏற்படும் விளைவுகள்: சுவாச நோய்கள், வெப்பமயமாதல், மழை குறைவு, உயிரின அழிவு.
2: நீர் நிலைமைகள்: 2019 சென்னை தண்ணீர் பஞ்சம் மறந்திருக்க மாட்டோம்.
1: இப்போ 2025 நிலவரப்படி தமிழ்நாட்டில் 65% கிணறுகள் வறண்டு விட்டது. சாயக்கழிவு, நம்ம தாத்தா குடிச்ச ஆத்துல இன்னைக்கு நாம காலை கூட வைக்க முடியல. இதுதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு போற சொத்தா?
0: ஒரு பாசிட்டிவ் விஷயம் சொல்லட்டா, அதே சென்னையில தான் 2024 15 ஏரிகள் தூர்வாரப்பட்டு நிரப்பப்பட்டது. போரூர் ஏரி, ரெட் ஏரி இப்போ நிரம்பி இருக்கு. முயற்சி பண்ணா முடியும்.
1: துர்காதேவி, கிளைமேட் சேஞ்சுனா எங்கேயோ ஆர்டிக் பனி உருகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது நம்ம வீட்டு வாசல நிக்குது. எப்படி?
2: 3 உதாரணம் சொல்றேன் ஆனந்தி. வெயில், வெள்ளம், புயல். சென்னையில 2024 மே மாசம் 45.2 டிகிரி செல்சியஸ், 100 வருஷத்துல இல்லாத வெயில். வெள்ளம் 2015-2023 ரெண்டு பேரும் வெள்ளம். 100 வருஷத்துக்கு ஒரு முறை வர மழை இப்போ 8 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. புயல், வங்காள கடல் புயல் எண்ணிக்கை 20% ஆயிடுச்சு. 2024 புயல் நினைவிருக்கா?
0: இன்றைய காலகட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அவசியமா?
1: ஆம், இன்றைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது முற்றிலும் அவசியமான ஒன்றாகும். நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலம் ஆகிய அனைத்தும் இயற்கையை பாதுகாப்பில்தான் அடங்கியுள்ளன.
0: விவசாயி என் மாமா, அவர் சொன்னார், முன்னெல்லாம் ஆடி 18 விதைப்போம், இப்போ வானம் பார்த்து தான் விதைக்கணும். பருவம் தப்பிடுச்சு. TNAU அறிக்கைப்படி கடந்த 10 வருஷத்துல நெல் விளைச்சல் 15% குறைஞ்சிருக்கு. சோறு போடுறவன் கஷ்டப்பட்டா நாம எப்படி நிம்மதியா இருக்க முடியும்?
2: கடல் மட்டும் உயருதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா?
0: ரொம்ப பெரிய ஆபத்து திவ்ய பாரதி. 1076 கிலோமீட்டர் கடற்கரை நமக்கு. IIT மெட்ராஸ் ஆய்வுப்படி கடல் மட்டம் 1 மீட்டர் உயர்ந்தா நாகப்பட்டினம் மாவட்டத்துல 60 கிராமம் மூழ்கும். 2050 15 லட்சம் பேர் இடம்பெயர வேண்டி இருக்கும். இது கிளைமேட் ரெஃப்யூஜியஸ் பிரச்சனை.
1: இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் யாரு துர்கா?
2: நம்ம பங்கு என்னன்னு பார்ப்போம். பிளாஸ்டிக், வாகனம், உணவு வீண். பிளாஸ்டிக், இந்தியன் ஒருத்தன் 15 கிலோ பிளாஸ்டிக் யூஸ் பண்றான். அதுல 70% சிங்கிள் யூஸ். ஒரு டீ குடிக்க 15 நிமிஷம். அந்த கப்பு மக 450 வருஷம் ஆகுது. வாகனம், சென்னையில மட்டும் 60 லட்சம் வாகனம். ஒரு கார் கிலோமீட்டர் போனா 150 கிராம் CO2 வெளியாகிறது. உணவு வீண், ஒரு நாளைக்கு இந்தியாவில 68,000 டன் உணவு வீணாகுது. ஒரு பர்கர் வீணாகினா 2400 லிட்டர் தண்ணி வீண். பிளாஸ்டிக் முதல் பெட்ரோல் வரை.
0: குற்ற உணர்ச்சி வேண்டாம் திவ்ய பாரதி. தெரிஞ்சுதான் தப்பு பண்றோம், தெரியாம இல்ல. ஆனா மாற முடியும்.

0: தமிழ்நாடு அரசு 2019 பிளாஸ்டிக் தடை பண்ணுச்சு. மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தில் 4.2 கோடி துணிப்பை கொடுத்துருக்காங்க. 2023 மட்டும் 8,000 டன் பிளாஸ்டிக் தடுக்கப்பட்டிருக்கு.
1: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வழிகள் அதிக மரங்கள் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், மழைநீர் சேகரித்தல், குப்பைகளை பிரித்து அகற்றுதல், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல், பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், நீரை வீணாக்காமல் பாதுகாத்தல்.
0: சரி, தீர்வு பேசுவோம். அரசு என்ன பண்ணுது, இதற்கான திட்டங்கள் என்ன ஆனந்தி?
1: அரசு திட்டங்கள் 3. பசுமை தமிழ்நாடு இயக்கம், மின்சார வாகன கொள்கை, சூரிய மின்சாரம். பசுமை தமிழ்நாடு இயக்கம் 2030 33% வனப்பரப்பு இலக்கு, இதுவரை 2.8 கோடி மரக்கன்று நடப்பட்டிருக்கு. மின்சார வாகன கொள்கை 2030 சென்னையில் 100% அரசு பஸ் ஆக மாறும். இப்போவே 500 E-bus ஓடுது.
2: அரசு மட்டும் பண்ணா போதாது, நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுக்கு 3 சபதம் எடுக்கலாம். உங்க வீட்டு மாடியில மல்லி

0: மின்சார வாகன கொள்கை 2030க்குள் சென்னையில் 100% அரசு பஸ் ஆக மாறும். இப்போவே 500 இ பஸ் ஓடுது.
1: அரசு மட்டும் பண்ணா போதாது, நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுக்கு 3 சபதம் எடுக்கலாம். உங்க வீட்டு மாடியில மல்லி துளசி வளருங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு மரம். உங்க கல்லூரிக்கு வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க, கேன்டீன்ல பிளாஸ்டிக்க தவிருங்க. உங்க மனசுக்கு தேவையான 3 தடவை கேட்டுட்டு பொருள் வாங்குங்க.
2: நான் கல்லூரி மாணவர் செக்லிஸ்ட் தரேன். வாரம் ஒரு நாள் கார் பைக் தவிர்த்து பஸ் ஷேர் ஆட்டோ போங்க. வருஷத்துக்கு 200 கிலோ CO2 கார்பன் டை ஆக்சைடு குறையும். ஜெராக்ஸ் 50% குறைங்க. ஒரு A4 பேப்பர் 10 லிட்டர் தண்ணி. காலேஜ் ஈவெண்டா 50 கிலோமீட்டர் ஓடும் போது குப்பை பொறுக்குங்க. கோவையில் மாணவர்கள் 1 டன் குப்பை எடுத்திருக்காங்க. பட்டாசு வேண்டாம், அகல் விளக்கு ஏத்துங்க. ஒரு தீபாவளிக்கு சென்னை AQI 400 தாண்டுது.
0: ஒரு கேள்வி, நான் ஒருத்தி மாறி என்ன ஆக போதுன்னு தோணுது, என்ன சொல்றீங்க திவ்யா? ஒரு தீக்குச்சி காட்டையே எரிக்கும், ஒரு மனுஷ மாற்றத்தை ஆரம்பிக்கலாம். துர்கா, நீங்க ஒரு மரம் நட்டா 10 பேருக்கு சொல்லுவீங்க, அது 100 ஆகும்.
1: என்னடி இது, ஜூன் மாசம் பிறந்துருச்சு, இந்த நேரத்துல தென்மேற்கு பருவ மழை ஆரம்பிச்சு இருக்கணும், ஆனா வெயில் இன்னும் கொளுத்துது, காத்துல ஈரமே இல்லை.
0: ஆமா திவ்ய பாரதி, எங்க ஊர்ல எல்லாம் இந்த நேரத்துல குளம் கொட்டையெல்லாம் ஓரளவு தண்ணியாவது இருக்கும். இப்போ நிலத்தடி நீரும் வத்தி போச்சு, கிணறும் காஞ்சி கிடக்கு. மரங்களை வெட்டி காங்கிரட் காடுகளா மாத்தினதோட விளைவை இப்ப நாம எல்லோரும் அனுபவிக்கிறோம்.
2: நீங்க சொல்றது சரிதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இந்த அவசர காலத்துல சிட்டில இருக்கிறவங்களுக்கு பிளாஸ்டிக் கவர்கள் பாட்டில்கள் தான் ஈஸியா இருக்கு. ஆபீஸ்க்கோ காலேஜுக்கோ போகும்போது தண்ணீர் பாட்டில் கேரி பண்ண சோம்பேறித்தனம் பட்டு கடையில பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டுறாங்க.
1: அந்த 1 நிமிஷம் சோம்பேறித்தனம் தான் துர்காதேவி, இந்த பூமிக்கு நாம செய்யற ஆகப்பெரிய துரோகம். அந்த 1 பிளாஸ்டிக் பாட்டில் மக்கி போக எத்தனை 100 வருஷம் ஆகுது தெரியுமா? இயற்கை நமக்கு கொடுத்த காற்று நீர் மண் எல்லாமே ஒரு அரிய செல்வம், அதை நாம இப்படிதான் பாதுகாப்பதா?
0: எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இயற்கைய நம்ம வாழ வச்சா அது நம்மள வாழ வைக்கும்னு. மண்ணுல இருக்கிற மண்புழுவுல இருந்து மரத்துல இருக்கிற பறவைகள் வரைக்கும் எல்லாமே இந்த சூழலியல் சமலைக்கு முக்கியம். ஆனா நாம ரசாயன உரங்களை கொட்டி மண்ணையும் கெடுத்துட்டோம்.
2: அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா ஆனந்தி? நாம நினைச்சா என்ன பண்ண முடியும்? பெரிய தொழிற்சாலைகளும் வாகனங்களும் தானே அதிகமா மாசடைய செய்யுது.
1: பெரிய மாற்றங்கள் எல்லாமே தனி மனிதனோட சின்ன சின்ன பழக்க வழக்கத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது துர்கா. நம்ம செய்ய வேண்டிய எளிய மாற்றங்கள், சமையலறை கழிவுகளை மக்கும் குப்பை தனியாகவும் பிளாஸ்டிக் போன்ற மக்காத குப்பை தனியாகவும் பிரித்து வழங்கலாம். வெளியில் செல்லும் பொழுது எப்பொழுதும் 1 துணிப்பையையும் எவர் சில்வர் தண்ணீர் பாட்டிலையும் கூடவே எடுத்து செல்லலாம். குறைந்த தூர பயணங்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம் அல்லது நடந்து செல்லலாம்.
0: கரெக்ட் திவ்ய பாரதி. அதே மாதிரி நம்ம வீட்டு விசேஷங்கள்லயோ அல்லது பிறந்த நாளின் போது ஆடம்பரமா செலவு செய்யறது பதிலா 4 பேருக்கு மரக்கன்றுகளை பரிசா கொடுக்கலாம். வீட்டு மொட்டை மாடியில சின்னதா ஒரு தோட்டம் அமைச்சு கூட இயற்கையை நமக்கு கொடுத்த செல்வத்தை நம்ம மீட்கலாம்.
2: நிஜமாவே கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நானும் கடையில பிளாஸ்டிக் கவர் தரேன்னு சொன்னா வாங்க மாட்டேன். என் கையில எப்பவும் துணிப்பை இருக்கும். என்னோட இந்த மாற்றத்தை என் குடும்பத்திலையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கண்டிப்பா கொண்டு போவேன்.
1: சூப்பர் துர்கா. இயற்கையை காப்போம், அது நம்மை காக்கும். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம சேர்த்து வைக்க வேண்டிய உண்மையான சொத்தோ பணமோ நகையோ இல்ல, நல்ல காற்றும் சுத்தமான தண்ணீரும் தான்.
0: ஆமா தோழிகளே, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம தெருவுல இருக்கிற மத்தவங்களையும் சேர்த்துக்கிட்டு பிளாஸ்டிக் விழிப்புணர்வும் மரக்கன்றுகள் நடுற வேலையும் ஆரம்பிக்கலாமா?
1: கண்டிப்பா பண்ணுவோம் ஆனந்தி. இயற்கையை காக்க நம்மால் முடிந்த முதல் படி இதுவாவே இருக்கட்டும். உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் அமேசான் காட்டுல 1 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவு காடு அழிக்கப்படுது.
0: இந்தியா 2024 வெப்ப அலை காரணமாக 200 பேர் உயிரிழப்பு. 2300க்குள்ள இது 3 மடங்கு ஆகலாம்.
2: கொடைக்கானல் ஊட்டியில கூட 35 டிகிரி செல்சியஸ் தொடுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 டிகிரி செல்சியஸ் கூட தாண்டாது.
1: பாசிட்டிவ். இந்தியா 2015 முதல் 2024க்குள் 15 பில்லியன் டன் CO2 உமிழ்களை தவிர்த்திருக்கிறது சாய்லர் பவர் மூலமாக.
0: திவ்யா, நம்ம குப்பைய போட்டோம், மழை வந்துச்சு, சாக்கடை அடைச்சிது, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு. நீங்க வீட்டுல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? ஜன்னல்ல திறந்து வெளியே பாருங்க, ஒரு மரம் தெரியுதான்னு.
1: நம்மை சுற்றியுள்ள உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் நாம் சுற்றுச்சூழல் என்கிறோம். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சுற்றுச்சூழல் பெரும் பங்கு வகிக்கின்றன.

0: சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதால் அனைவருக்கும் தீமைகளே விளைவிக்கின்றன. அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் பல வழிமுறைகளை கையாளலாம்.
1: சுற்றுச்சூழலை நேசித்தல். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் முதலில் சுற்றுச்சூழலை நேசிக்க வேண்டும். ஆகவே சுற்றுச்சூழலை நேசித்தல் தொடர்பான கருத்தரங்குகள், விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஆகியவற்றை அதிகப்படுத்தலாம். பள்ளிகளிலும் அலுவலகங்களிலும் சிறு குழுக்களை ஏற்படுத்தி சுற்றுச்சூழல் தொடர்பான நடவடிக்கைகளை நடத்தலாம். இதனால் அனைவரும் சுற்றுச்சூழலை நேசித்து வாழ கற்றுக்கொள்வார்கள்.
2: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போதனை. அடுத்து, சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போதனைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகாம் நடத்தலாம். கல்வி நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறைகள் ஆகியவற்றை மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டியது மிகவும் அவசியமாகும். இதன் வழி மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முறைகளை தெரிந்து கொள்வார்கள். நாம் வாழ்கின்ற சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தை மாணவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். குப்பைகளை முறையாக தனித்தனியாக பிரித்து வீசுதல் போன்ற தன் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தலாம்.
0: நெகிழி பயன்பாட்டை தவிர்த்தல். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். கடைகளுக்கு சென்று பொருள் வாங்கும் போது நெகிழி பைகளை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் மரங்களை அழிப்பதையும் முற்றாக நிறுத்த வேண்டும். மரங்களை அழிப்பதனால் காற்றிலிருந்து கிடைக்கும் உயிர்வளி அளவு குறைந்து வருகின்றன. அதனால் நமக்கு தேவையான உயிர்வளியை பெற வேண்டுமாயின் மரக்கன்றுகளை நடுவதை ஊக்குவிக்க வேண்டும்.
1: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள். தொடர்ந்து அரசாங்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை செயல்படுத்த வேண்டும். குப்பைகளை கண்ட இடங்களில் வீசுதல் கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும். அதை மீறி குப்பைகளை வீசுபவர்களுக்கு தகுந்த தண்டனைகளை அளிக்க வேண்டும். இதன் வழி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வாழ முடியும்.
2: எனவே ஒவ்வொரு தனிமனிதனும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பொறுப்புடன் செயல்பட்டால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்பது திண்மம். அப்போதுதான் இயற்கை அன்னை நம்மை நேசிப்பாள். நாமும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப நோயின்றி வாழலாம்.
1: பூமி அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக விளங்குகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான அஸ்திவாரமாகும். ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் மனித நடவடிக்கைகளால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது புவி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம் மற்றும் உயிரினங்களின் அழிவு போன்ற பல்வேறு உலக அளவில் பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துள்ளது.
2: பூமி நமக்கு அளித்திருக்கும் விலைமதிப்பற்ற கொடையான சுற்றுச்சூழல்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கும் செழித்து வளர்வதற்கும் அடிப்படையாகும். இது காற்று, நீர், நிலம், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிக்கலான வலைபின்னல். இந்த கூறுகளின் சரியான சமநிலைதான் நமது வாழ்க்கை தரத்தையும் பூமியின் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்கிறது. சுத்தமான காற்று சுவாசிக்கவும், தூய்மையான நீர் அருந்தவும், வளமான நிலத்தில் விளைந்த உணவு உட்கொள்ளவும், பல்லுயிர் பெருக்கத்தை ரசிக்கவும் சுற்றுச்சூழலே ஆதாரமாக விளங்குகிறது. சுற்றுச்சூழல் சரியாக இருந்தால்தான் பொருளாதார மேம்பாடு, சமூக நலம், கலாச்சாரம் போன்றவையும் செழிக்கும். சுருக்கமாக சொன்னால், சுற்றுச்சூழல் இல்லாமல் மனித வாழ்க்கையோ அல்லது எந்த உயிரினத்தின் வாழ்க்கையோ சாத்தியமில்லை.
0: நமது சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தல்கள். நமது சுற்றுச்சூழல் இன்று பல்வேறு அச்சுறுத்தல்களை சந்தித்து வருகின்றன. மக்களின் பேராசையும் பொறுப்பற்ற செயல்களுமே இந்த அச்சுறுத்தலுக்கு முக்கிய காரணமாக அமைகின்றன. அவற்றில் சில முக்கியமான அச்சுறுத்தல்கள் இவையே.
1: மாசுபாடு. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு என பல வடிவங்களில் இது நம்மை தாக்குகிறது. தொழிற்சாலை கழிவுகள், வாகன புகை, குப்பைகள் போன்றவற்றை சுற்றுச்சூழலை நச்சாக்குகின்றன.
2: மாசுபாடு என்பது இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாகும். இது பல்வேறு வடிவங்களில் நம்மை தாக்குகிறது. குறிப்பாக காற்று மாசுபாடு என்பது தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் வெளியிடும் நச்சு புகையால் ஏற்படுகிறது. இந்த புகை காற்றில் கலந்து சுவாசிக்கும் போது சுவாச கோளாறுகள், நுரையீரல் நோய்கள் மற்றும் வௌவாமை போன்ற பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. மேலும் அமிலமழை போன்ற சுற்றுச்சூழல் சீர்கேடுகளையும் இது வழிவகுக்குகிறது.
0: அடுத்து நீர் மாசுபாடு. நீர் மாசுபாடு என்பது தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு உபயோக கழிவுகள் போன்ற பல்வேறு காரணங்களால் ஏற்படுகின்றன. கெட்டு போன நீர் குடிவானத்திற்கு மட்டுமல்ல, விவசாயத்திற்கும் அன்றாட பயன்பாட்டிற்கு கூட ஆபத்தானது. நீர்வாழ் உயிரினங்கள் இதனால் இறந்து போகின்றன. மேலும் நீர் மூலங்கள் நஞ்சாகி மனிதர்களின் உடல் நலத்தை பாதிக்கின்றன.
1: நில மாசுபாடு என்பது

0: அது குப்பைகள், நெகிழி கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் விவசாய உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை நிலத்தில் கொட்டப்படுவதால் ஏற்படுகிறது. இந்த கழிவுகள் மண்ணின் வளத்தை கெடுத்து நிலத்தடி நீரை மாசுபடுத்துகின்றன. சுகாதாரமற்ற நிலம் பல்வேறு நோய்களை பரப்பும் இடமாக மாறுகிறது. மேலும் முறையாக அகற்றப்படாத குப்பைகள் துர்நாற்றம் வீசுவதுடன் சுற்றுப்புறத்தை அசுத்தப்படுத்துகின்றன.
1: சுற்றுச்சூழல் சீர்கேட்டின் காரணிகள்: தொழில்துறை மாசுபாடு. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் காற்று மற்றும் நீர் இரண்டையும் மாசுபடுத்துகின்றன. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி உலகளவில் 90%க்கும் மேற்பட்ட மக்கள் மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறார்கள். மேலும் தொழிற்சாலைகளின் கழிவுகள் நீர் ஆதாரங்களை நச்சுப்படுத்துகின்றன. இது நீர் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றன.
2: மேலே குறிப்பிட்டுள்ள தொழிற்சாலை கழிவுகள், வாகன புகை மற்றும் குப்பைகள் போன்ற காரணிகள் சுற்றுச்சூழலை நச்சாக்குகின்றன. தொழிற்சாலை கழிவுகளில் உள்ள நச்சு பொருட்கள் நீர்நிலைகளிலும் நிலத்திலும் கலந்து அவற்றை விஷமாக்குகின்றன. வாகன புகையில் வெளியேறும் கார்பன் மோனாக்சைடு போன்ற வாயுகள் காற்று மண்டலத்தை நச்சாக்கி பசுமை இல்ல வாயுகளின் அளவை அதிகரித்து புவி மண்டலமாக்குகிறது. மேலும் முறையான கையாளப்படாத குப்பைகள் நோய் கிருமிகளின் புகலிடமாக மாற்றி தொற்று நோய்களை பரப்புகின்றன.
0: மாசுபாடு என்பது ஒரு பரந்த பிரச்சனை. இதை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் தனி மனிதன்தான் முதல் அரசு வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலமே நமது எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய முடியும்.
1: காடழிப்பு, வீடுகள் கட்டுதல், விவசாய நிலங்கள் உருவாக்குதல், தொழில் வளர்ச்சி போன்ற காரணங்களுக்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன. இது மழை பொழிவை குறைத்து மண் அரிப்பை அதிகரித்து பல்லுயிர் பெருக்கத்தை பாதிக்கிறது.
2: காட்டழிப்பு ஒரு விரிவான பார்வை. காடழிப்பு என்பது ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சினையாகும். இது முக்கிய காரணம் மனிதர்களின் பல்வேறு தேவைக்காக காடுகள் திட்டமிட்டு அழிக்கப்படுவதுதான். இந்த அழிவுக்கு பல காரணங்கள் உள்ளன.
0: பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காகவும் நகரமயமாக்கல் போன்ற காரணங்களாலும் வீடுகள் கட்டுதல் அவசியமாகிறது. இதற்காக பெருமளவில் காடுகள் அழிக்கப்படுகின்றன. புதிய குடியிருப்புகள், அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் இதர கட்டுமானங்களுக்காக மரங்கள் வெட்டப்படுகின்றன.
1: விவசாய நிலங்கள் உருவாக்குதல். அதிகரித்து வரும் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் பயிர்கள் விளைவிப்பதற்காகவும் காடுகள் அழிக்கப்பட்டு விளைநிலங்களாக மாற்றப்படுகின்றன. பாரம்பரிய விவசாய முறைகள் மட்டுமின்றி வணிக ரீதியான விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புக்காகவும் காடுகள் அழிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.
2: தொழில் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு. தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்குவதற்கும் சாலைகள் மற்றும் பிற கட்டுமான பணிகளுக்காகவும் காடுகள் அழிக்கப்படுகின்றன. மேலும் கனிமங்கள் மற்றும் பிற இயற்கை வளங்களை வெட்டி எடுப்பதற்காகவும் காடுகள் அழிக்கப்படுகின்றன. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமானவை என்றாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புகளை ஏற்படுத்துகின்றன.
0: காடழிப்பின் விளைவுகள்: மழை பொழிவு குறைதல். காடுகள் மரங்களை அதிகமாக கொண்டிருப்பதால் அவை நீராவி போக்கு மூலம் வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தை தக்கவைக்க உதவுகின்றன. காடழிப்பு இந்த செயல்முறையை தடுத்து மழை பொழிவின் அளவை குறைக்கிறது. இதனால் வறட்சி மற்றும் காலநிலை மாற்றங்கள் தீவிரமடைகின்றன.
1: மண்ணரிப்பு அதிகரிப்பு: மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக்கமாக பிடித்து வைத்திருப்பதால் காடுகள் மண்ணரிப்பை தடுக்கின்றன. காடழிப்பின் காரணமாக மரங்கள் அகற்றப்படுவதால் மண் தளர்ந்து மழை மற்றும் காற்றின் காரணமாக அடித்து செல்லப்படுகிறது. இது நிலவு சரிவுகளுக்கு வழிவகுக்குகிறது மற்றும் விவசாய நிலங்களின் வளத்தை குறைக்கிறது.
2: பல்லுயிர் பெருக்கம் பாதுகாப்பு: காடுகள் எண்ணற்ற தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் வாழ்விடமாக உள்ளன. காடழிப்பு இந்த உயிர்களுக்கு வாழ்விடத்தை அழித்து பல உயிரினங்கள் அழிந்து போகும் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. இது ஒட்டுமொத்த சூழ்நிலையும் சமநிலையும் பாதிக்கின்றன.
0: புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றம். புவி வெப்பமடைதல் கரியமில வாயு மற்றும் பிற பசுமையில வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகரிப்பதால் ஏற்படுத்துகிறது. இது உலக வெப்பநிலையை உயர்த்தி கடல் மட்டத்தை உயர்த்துவதற்கு தீவிர வானிலை மாற்றங்களுக்கும் வழிவகுக்குகிறது.
2: காடழிப்பு என்பது வெறும் மரங்களை வெட்டுவது மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரத்தின் நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு சிக்கலான பிரச்சனை. இதனை தடுக்க காடுகள் வளர்ப்பு

0: முறையான நிலப்பயன்பாடு மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளே அவசியமானவை.
1: காலநிலை மாற்றம், பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பது, பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுவது போன்ற கடுமையான விளைவுகளை இது ஏற்படுத்துகிறது. இதற்கு முக்கியமான காரணம் பசுமையில்லா வாயுகள் வெளியேற்றம்.
0: காலநிலை மாற்றம் என்பது பூமி சந்ததிக்கு மிக முக்கியமான சுற்றுச்சூழல் சவால்கள் ஒன்றாகும். இது பூமியின் சராசரி வெப்பநிலையை படிப்படியாக அதிகரிப்பை ஏற்படுத்துகின்றன. இதன் விளைவாக பருவநிலைகளில் கணிக்க முடியாத மற்றும் தீவிர மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இவை வெள்ளப்பெருக்குகள், வறட்சிகள், சூறாவளி போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளையும் அதிர்வெண்களையும் தீவிரத்தையும் அதிகரிக்கின்றன. கடல் மட்டம் உயருதல், பனிப்பாறை உருகுதல், உயிரினங்களின் வாழ்விடங்களை அழித்தல் போன்ற நீண்ட கால விளைவுகளுக்கு இது அடக்கும்.
2: இந்த காலநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக பசுமையில்லா வாயுக்கள் வெளியேற்றம் என்பது மனித செயல்பாடுகளால் பெருமளவில் உண்டாக்குகிறது. குறிப்பாக நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு போன்ற புதைப்படிவ எரிபொருள்களை எரிப்பதன் மூலம் கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் கலக்கிறது. அது மட்டுமின்றி காடுகளை அழித்தல், விவசாய முறைகள், தொழிற்சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றின் மூலமும் மீத்தேன், நைட்ரைஸ் ஆக்சைடு போன்ற பசுமையில்லா வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. இந்த வாயுக்கள் பூமியின் வளிமண்டலத்தில் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதால் புவி வெப்பமடைதல் தீவிரமடைகிறது.
1: காலநிலை மாற்றம் என்பது பூமியின் எதிர்காலத்திற்கே விடப்பட்டிருக்கும் ஒரு முக்கிய சவால். பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பது வழக்கமான காலநிலை அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவது போன்ற கடுமையான விளைவுகளை இது ஏற்படுத்துகிறது. இதற்கு முக்கிய காரணம் பசுமையில்லா வாயுக்கள் வெளியேற்றம். மனித செயல்பாடுகளால் வெளியிடப்படும் இந்த வாயுக்கள் வளிமண்டலத்தில் வெப்பத்தை உறிஞ்சி புவி வெப்பமடைதலை துரிதப்படுத்துகிறது. இது தீவிர வானிலை மாற்றங்கள், கடல் மட்ட உயர்வு மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது.
0: உயிர் பன்மையில் இழப்பு, தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழிந்து வருவது சுற்றுச்சூழல் சமநிலையை பாதிக்கின்றன. காடழிப்பு, மாசுபாடு, வேட்டையாடுதல் போன்றவை இதற்கு முக்கிய காரணங்களாகும்.
2: பல்லுயிர் இழப்பு, பல்லுயிர் இழப்பு பூமியில் உள்ள பல்வேறு உயிரினங்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் அழிவு அல்லது குறைவதை குறிக்கிறது. காடுகள் அழிப்பு, மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளால் இது ஏற்படுகிறது. சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் IUCN ஆய்வின்படி தற்போது 1 மில்லியனுக்கு அதிகமான உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. இது உணவு சங்கிலி மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது.
1: நீர்வள பற்றாக்குறை, அதிகப்படியான நீர் பயன்பாடு, நீர்நிலைகளை மாசுபடுத்துதல் போன்ற காரணங்களால் நீர்வளம் குறைந்து வருகிறது. நீர்வள பற்றாக்குறை என்பது இன்று உலகம் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாகும். இதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றுள் முக்கியமானவை
0: அதிகப்படியான நீர் பயன்பாடு, பெருகி வரும் மக்கள் தொகை, விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளின் தேவையான அதிக அளவில் நீரை பயன்படுத்துகிறோம். குறிப்பாக நிலத்தடி நீர் அளவுக்கு அதிகமாக உறிஞ்சுவதால் நீர்மட்டம் குறைந்து நீர் பற்றாக்குறை ஏற்படுகின்றன.
2: நீர்நிலைகள் மாசுபாடு, தொழிற்சாலை கழிவுகள், விவசாய ரசாயனங்கள் மற்றும் வீட்டு உபயோக கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதால் நீர் மாசுபடுகிறது. இதனால் அந்த நீர் பயன்படுத்த தகுதியற்றதாகிறது. மேலும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது.
1: காலநிலை மாற்றம், பருவமழை பொய்த்து போவது, அதிகப்படியான வெப்பம் மற்றும் வறட்சி போன்ற காரணங்களாலும் நீர் ஆதாரம் குறைந்து வருகிறது.
0: முறையற்ற நீர் மேலாண்மை, நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதிலும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதிலும் நாம் போதிய கவனம் செலுத்துவதில்லை. இதனால் கிடைக்கக்கூடிய நீரும் வீணாகின்றன.
2: காடுகள் அழிப்பு, காடுகள் அழிக்கப்படுவதால் மழை அளவு குறைந்து நீர் ஆதாரம் பாதிக்கிறது. இத்தகைய காரணங்களால் நீர் வளம் குறைந்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதன் விளைவாக குடிநீர் தட்டுப்பாடு, விவசாய பாதிப்பு, உணவு பஞ்சம் மற்றும் சுகாதார சார்ந்த பிரச்சனைகள் உருவாகின்றன. நீர்வள பற்றாக்குறையை தடுக்க நாம் அனைவரும் நீர் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். மேலும் நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் பாதுகாப்பதோடு மரம் நடுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அரசாங்கமும் நீர் மேலாண்மைக்கான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும்.
1: சுற்றுச்சூழலில் மனித நடவடிக்கைகளின் தாக்கம், மனித நடவடிக்கைகள்தான் சுற்றுச்சூழலின் இன்றைய சீர்கேட்டிற்கு முக்கிய காரணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சுற்றுச்சூழலில் ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.

0: சில முக்கியமான தாக்கங்கள்.
1: தொழிற்சாலைகள். தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் கழிவுகள் நீர் மற்றும் நிலத்தை மாசுபடுத்துகின்றன. வெளியேறும் புகை காற்று மாசுபாட்டை அதிகரிக்கின்றன.
2: போக்குவரத்து. வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை காற்று மாசுபாட்டின் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். பூமி எல்லா மனிதர்களின் தேவைக்காகவும் போதுமானதை வழங்குகிறது, ஆனால் ஒவ்வொரு மனிதனின் பேராசைக்கு அல்ல. நேரம் முடிய போகுது. கடைசியாக மூணு பேரும் ஒரு வரியில் சொல்லுங்க. ஆனந்தி.
1: காசு கொடுத்து காட்டு வாங்குற நிலைமை வரத்துக்கு முன்னாடி மரம் நடுவோம்.
2: இயற்கை நம்ம அம்மா. அம்மாவை பாத்துக்கிறது பிள்ளைகள் கடமை. நாம அந்த பிள்ளைகள்.
1: அருமை நேயர்களே, இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன செயல் செய்யுங்க. ஒரு மஞ்சள் பை எடுங்க, ஒரு மரக்கன்று நடுங்க, ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலே தவிருங்க.
2: நான் இனி பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்பேன். மாதம் ஒரு மரம் நடுவேன். நீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். இயற்கையை என் சொந்த வீடாக பாதுகாப்பேன்.
0: இயற்கை என்பது மனிதனின் உண்மையான செல்வம். அதை அழிப்பது நம்மை நாமே அழிப்பதற்கு சமம். எனவே மரங்களை பாதுகாப்போம், நீரை சேமிப்போம், சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்போம். பசுமை பூமி பாதுகாப்பான எதிர்காலம்.
2: இயற்கை என்பது மனித குலத்தின் விலைமதிப்பற்ற சொத்து. அதை பாதுகாப்பது நமது தலையாய கடமை. இயற்கை நம் செல்வம்.
0: பூமி தாய் தந்த பொக்கிஷம், புவியின் உயிர் மூச்சு சுற்றுச்சூழல், காற்றினில் கலந்திருக்கும் தூய்மையும், கடலில் அலைபேசும் அமைதியும் இயற்கையின் ஆசி.
1: மரங்கள் வளர்ப்போம், மழை பெருகும், இயற்கை அன்னைக்கு மகுடம் சூட்டுவோம். பிளாஸ்டிக் என்னும் நஞ்சினை ஒழிப்போம். பூமி பந்தை பசுமையாக மாற்றுவோம். சுவாசிக்கும் காற்று தூய்மையாயிருக்க சுற்றுச்சூழலை காப்போம் பொறுப்பாய். வருங்கால சந்ததி வாழும் பூமியை பாதுகாப்போம் நாம் அனைவரும் ஒன்றாய். இயற்கையை காப்போம், இன்பமாய் வாழ்வோம். இன்று நாம் இயற்கையை காப்பாற்றினால் நாளை இயற்கை நம்மை காப்பாற்றும்.
2: அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
3: இதுவரை பூமி நம் பொறுப்பு குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள்.

நிறைவு பெற்றது இளைய பாரதம். இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்போம். திருடா திருடா என்ற படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கே எஸ் சித்ரா, மனு.

0: திரைப்பட பாடல் கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:45. ஆகாஷ்வாணி தொடர்கிறது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான ஊதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். பொருட்களுக்கான செலவினங்களை பொறுத்தவரை 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்தினை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். தவிக்க தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவிக்க அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு

0: எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாத், சுரேஷ், நீரஜ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜகார்த்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிற்ப கலை கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015 மே 9ஆம் நாள் கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார். இந்த 3 திட்டங்களும் நாட்டு மக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. எதிர்பாராத நிகழ்வுகள் மற்றும் நிதி நிச்சயமற்ற சூழ்நிலைகளிலிருந்து மனித வாழ்க்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை அங்கீகரித்துள்ளன. நாட்டின் அமைப்புசாரா பிரிவைச் சேர்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை இந்த திட்டங்கள் உறுதி செய்கின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்களில் அதிக அளவில் பொதுமக்கள் இணைந்து வருகின்றனர். அனைத்து வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்களில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் இதுவரை 2,10,000 பேரும், பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 5,46,000 பேரும் சேர்ந்துள்ளனர் என்று மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி தெரிவிக்கிறது. பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து ஆண்டுக்கு 436 ரூபாய் பிரீமியம் செலுத்துவோருக்கு ஏதேனும் காரணத்தால் மரணம் ஏற்பட்டால் ஆயுள் காப்பீடாக ரூபாய் 2,00,000 வழங்கப்படுகிறது. பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் ஆண்டுதோறும் 20 ரூபாயை காப்பீட்டு கட்டணமாக செலுத்தினால் விபத்தால் இறப்போர் அல்லது உடல் ஊனம் ஏற்பட்டால் 2,00,000 ரூபாய், சிறிதளவு ஊனத்திற்கு ரூபாய் 1,00,000 வழங்கப்படும். எருமப்பட்டி வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி, தனது கணவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த நிலையில் எதிர்பாராமல் இறந்த காரணத்தினால் அவருக்கான காப்பீட்டுத் தொகையை முன்னோடி வங்கி மேலாளர் மு. சரவணன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் ரமண பிரகாஷ் ஆகியோர் அந்த பெண்மணியிடம் வழங்கினர்.
3: என் பேர் லதா, வரதராஜபுரம் பஞ்சாயத்து. இந்தியன் பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டுனே எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடி ஸ்கீம் 2,00,000 ரூபாய்க்கு போட்டுனேன். அந்த ஸ்கீம் வந்து 2,00,000 ரூபாயும் 1,00,000 ரூபாய்க்கு நகை வச்சிருந்தேன். மீதி 1,00,000 வந்து டெபாசிட்ல பண்ணிட்டேன். திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் இந்தியன் வங்கிக்கும் மிகவும் நன்றி.
2: பிரதம மந்திரியின் 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து வங்கி தொடர்பாளர்கள் கிராமங்கள் தோறும் நேரில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அதிக மக்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து வருகின்றனர்.
1: சேலம் மாவட்டத்தில் மாணவர்களை கவரும் வகையில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
4: புகைப்படங்களை நாம் கேட்பதைப் போல உருவாக்கித் தரும் பூதம் போல செயற்கை நுண்ணறிவு மாறி வருகிறது. நொடி பொழுதில் கிடைப்பதால் அதன் முக்கியத்துவமும் சில வினாடிகளில் கரைந்து விடுகிறது. மணிக்கணக்கில், நாள் கணக்கில் நேரம் எடுத்துக்கொண்டு ஓவியம் மற்றும் சிற்பங்களை உருவாக்கும் படைப்பாளர்களின் திறமை பாராட்டுக்குரியது. அந்த திறமையை காட்சிப்படுத்திடும் வகையில் சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் சங்கரராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சியை தொடங்கி வைத்தார். சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. பென்சில் ஓவியம், பேனா ஓவியம், நீர் வண்ண ஓவியம், அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மனதுக்கு பிடித்த காட்சியை ஓவியம் மூலம் காலத்திற்கும் உரைய வைக்கும் அளவிற்கு பல்வேறு திறமையாளர்களின் படைப்புகள் அமைந்திருந்தன. பல்பு ஓவியம் என்ற கருத்தாக்கத்தில் பல்புகளில் வரையப்பட்ட ஓவியங்களும்

0: காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. படைப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளியை இட்டு நிரப்பிடும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலைப்பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் சங்கரராமன்.
1: வித்தியாச வித்தியாசமாக சிற்பக்கலை பெயிண்டிங்லேயே பல வெரைட்டி, டேஞ்சர் பெயிண்டிங், ஆர்ட் பெயிண்டிங், அப்புறம் அந்த ஆயில் பெயிண்டிங், எல்லா விதமான பெயிண்டிங்கும் இங்கே வந்து அரங்கிருக்கிறது. இதனை மக்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு பார்க்க வேண்டும். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் வந்து பார்க்கும்போது தான் எவ்வளோ வெரைட்டிஸ் இங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ தமிழ்நாடு வந்து கலைகள் எப்படிலாம் முதன்மையாக திகழ்கின்றது என்பதை அவர்களுக்கு தெரிய வைக்க முடியும்.
0: இதேபோல் களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மாணவர்களிடையே மணிக்கணக்கில் நீளும் சமூக வலைதள செயல்பாடுகளை இந்த மண்ணின் கலைகள் மாற்றியமைக்கும் என நம்பலாம்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய விலங்கின நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் இலவச தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்கு வகிப்பது கால்நடைகள். அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய நோயான கோமாரி நோயிலிருந்து கால்நடைகளை காப்பாற்றுவதற்காக மத்திய அரசு தேசிய விலங்கின தடுப்பூசி திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் இலவசமாக தடுப்பூசி, சொட்டு மருந்து ஆகியவற்றை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று இதற்கான சிறப்பு கோமாரி தடுப்பூசி முகாம் துவங்கியது. ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த தடுப்பூசி முகாம் 13 ஒன்றியங்களிலும் பல்வேறு கிராமங்களில் நடத்தப்பட உள்ளன. கால்நடை மருந்தகங்களிலும் இந்த தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் 448,000 கால்நடைகள் பயன்பெறும். இன்று முதல் இந்த முகாம் துவங்கியுள்ளது. வழுதிரட்டியில் துவங்கியுள்ள இந்த முகாமினை மண்டல இணை இயக்குனர் திரு செல்வகுமார் துவக்கி வைத்தார். கால்நடைகளுக்கான தடுப்பூசியை போட்டு சொட்டு மருந்துகளையும் வழங்கி அவர் தொடர்ந்து இதுகுறித்து கூறுகையில்,
4: தேசிய நோய் தடுப்பு திட்டம் கோமாரி நோய் தடுப்பூசி பணி இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் துவங்கப்பட்டு இன்று முதல் 31 நாட்கள் விடவிடாமல் சுமார் 448,500 கால்நடைகள் வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. அனைத்து கால்நடைகளும் விவசாயிகள் அழைத்து வந்து தாமாக முன் வந்து கால்நடைகளுக்கு தடுப்பூசி பணிகளை மேற்கொண்டு தங்கள் கால்நடைகளை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடைகளை பதிவுகள் மேற்கொண்டு பாரத் பசுதான் அப்படிங்கிற ஒரு தரவுத்தளத்தின் மூலம் நாங்கள் பதிவுகளை மேற்கொள்கிறோம். கால்நடைகளுக்கு ஆக உள்ளிகளை போட்டு அடையாள அட்டை வழங்கி அதன் மூலம் அனைத்து பணிகளையும் ஆன்லைன் பதிவுகள் செய்து தேசிய அளவில் பதிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும், விவசாயிகள் அனைவரும் இந்த திட்டத்தினை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை அழைத்து வந்து இந்த மாவட்டம் முழுவதும் உள்ள 100% தடுப்பூசி பணிகளை மேற்கொள்ள பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தவரை கால்நடைகளை வந்து நிழல் பகுதியில வந்து கட்டணும். காலையில நேரத்துல வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பும் கால்நடை வந்து காலையில நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: இந்த முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற்ற பயனாளி திரு பழனி கூறுகையில்,
5: கால்நடைக்கு வந்து தடுப்பூசி எல்லாம் போடுறதுக்கு வந்தாங்க. எல்லா விவசாயிகளும் ஓட்டி வந்து எல்லாம் தடுப்பூசி மருந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பராமரிக்கிறதுக்கு ஊசி போட்டு வச்சு சொல்றாங்க. வெயில கட்டவனா அதுக்கு வந்து நெகிழ்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க.
3: வெயில் காலங்களில் கால்நடையை கவனமாக பராமரிக்க வேண்டும், அதிக பால் சுரக்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஆகியவற்றை இந்த முகாமில் மருத்துவர்கள் வழங்கினர். விவசாயிகள் மத்தியில் இது பெரும் வரவேற்பை பெற்றது.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாடு நம்பிக்கையுடன் முன்னேறி வருவதாகவும், இளைஞர்களின் ஆற்றல், திறமை மற்றும் அர்ப்பணிப்பின் மூலமே இதனை நனவாக்க முடியும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஆந்திராவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்று உரையாற்றினார். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 78வது பட்டய கணக்காளர் தினத்தையொட்டி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் டிஜிட்டல் இந்தியா திட்டம் 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களின் வாழ்க்கைக்கு வலுவூட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கனடாவின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ஆவலுடன் உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஊதிய விகிதங்கள் குறைந்தது 10% உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: தெரிவித்துள்ளது. இந்த ஊதிய உயர்வு லட்சக்கணக்கான ஊரக பகுதி தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை வலுப்படுத்தும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

ESNR。FM கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைக்கானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அண்ணனுக்கு ஜே என்ற படத்திற்காக ஆண்ட்ரியா ஜெர்மியா பாடியுள்ள பாடல்.

0: திரைக்கானத்தில் அடுத்து கோலமாவு கோகிலா என்ற படத்திற்காக அபய் ஜோத்புட்கர் பாடியுள்ள பாடல்.
1: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா, என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்றேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இதுவரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மெர்வின் சாலமன், சமீரா பரத்வாஜ், குலேபகாவளி என்ற படத்திற்காக.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ்

0: தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் சத்யபிரகாஷ், ஸ்ரேயா கோஷல். பாடல் ஒலிக்கும் படம் சீமராஜா. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:30.

0: ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஃபார் த நியூஸ் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं अरुण कुमार।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நெர்லே எஃப்எம் கோல்டில் திரை கேட்கலாம். பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்துக்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைக்கு நேரம் நள்ளிரவு 12:10. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில். சின்ன குயில் பாடுது எங்க சின்ன ராசா. இது ஒரு தொடர்கதை திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் சின்ன குயில் பாடுது திரைப்பட பாடல். இந்த பாடலை மலேசிய வாசுதேவன் சித்திரா பாடியது.

டுண்டும்க்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து புஷ். சந்தம் டக்கும்முக்கு டுண்டும் போட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு புஷ். குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு, மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு. டுண்டும் டக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சந்தம் விட்டு கட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்பொழுது கேட்கலாம் நினைவில் நின்றவை. எங்க வீட்டு பிள்ளை, நாணல், இதய கமலம், இதய கனி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் எங்க வீட்டு பிள்ளை திரைப்பட பாடல்.

0: குட் நைட்.
1: அடுத்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். இதய கனி, மேல்நாட்டு மருமகள், தேன் சிந்து தேவானம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் இதய கனி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதய கண்ணி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் 2:32 நிமிடம் மணி நேரத்தில்

0: வணக்கம் சுதா, ஏன் சைலண்டா நிக்கிற? கம் ஆன், நீ ஆடு.
1: மங்கை சொல்லும் ரகசியம், மலர்ந்து விட்டால் இலக்கியம், பர

0: Final electoral rule will be published on 7th of October. Electors can fill the enumeration form online at www.voters.eci.gov.in. In men's cricket, the first T20 international between India and England was abandoned due to rain in Chesterley Street last night. The five-match series now stands level at 0-0. Earlier after Jabat first, India scored 189 for 7 in stipulated 20 overs. However, hosts England didn't get the opportunity to bat in the second innings as a rain paused the match. In football, Harry Kane scored twice in the last 15 minutes to rescue England with a 2-1 victory over the Democratic Republic of Congo in the round of 32 clash in Atlanta last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட்.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில், கஜவதனா பேடுவே ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமாவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். தொடர்ந்து லதாங்கி ராகத்தில் அமைந்த மரிவேரே என்று தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கண்டச்சாப்பு தாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: And that is the end of this news bulletin.
1: நேரம் 5:10 ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் என்ற படத்திற்காக ஒலிக்கிறது கே.ஜே. யேசுதாஸின் குரல்.

ஷெரிடி பாபா என்ற படத்திற்காக ஒழிக்கிறது கே ஜே யேசுதாஸின் குரல்.